Kasie! Kasie madarain! Tanka! Tankasi, varakasi, kilkasi, melkasi, tan madure pattanang avla pinande. காசியை வாழும் காசியமகராஜன் காசிமகராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிதேவிரேன் தனக்கு சபரிக்கு வருகின்றான்.